0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ
2: Soldiers vs. the real soldiers, a.k.a. Kang Boy in town, alongside Mr. Diggy, Diggy, Diggy, Mr. Nirwan there.